தாபே நமாசங் தருமானே நமாசங் நிதானே நமாசங் அகாஹி நமாசங் அபாஹி நமாசங் திருபர்கே நமாசங் அசர்கே நமாசங் பிரபோகே நமாசங் சஜோகே நமாசங் அரங்கே நமாசங் அபங்கே நமாசங் அகம்மே நமாசாஸ்திரமே நமாசங் ஜலாசிரே நமாசங் நராசிரே நமாசங் அஜாத்தே நமாசங் அபாத்தே நமாசங் அமஜ்பே நமாசாஸ்தபே அதேசங் அதேசே நமாசங் அபேசே நமாசங் நிரதாமே நமாசங் நிரபாமே நமோ சர்வகாலே நமோ சர்வதயாலே நமோ சர்வரூபே நமோ சர்வபூபே நமோ சர்வகாபே நமோ சர்வதாபே நமோ சர்வகாலே நமோ சர்வபாலே நமாசாஸ்துதேவே நமாசங் அபேவே நமாசங் அஜானமே நமாசங் சுபானமே நமோ சர்வகாவனே நமோ சர்வபாவனே